சரஜாங் சரஜாங் பிரிபிலோ துன்றி தேனாங் சிங்ரிங் சேவாங் லோங் லே லோ நாங்.